தரிக்கிட்டு தகுதி தரிக்கிட்டு தகுதி தரிக்கிட்டு தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி தகுதி

தத்தரி கெடு தகத தகிதறி கெடு தகதி தத்தரி கெடு தகதோ தகிதறி கெடு தகத தரி கெடு தகத தரி கெடு தகதி தரி கெடு தகதோ தரி கெடு தகத கெடு தகத கெடு தகதி கெடு தகதோ கெடு தகத.

தெரிதெரிதும் தெரிதும் தத்தரிக்கிட்டு தக்கு தக்கு நித்தலாம் தக்கு தக்கு நித்தலாம் குடும் தெரிதெரிதும்.

தகிடதாம் தாம் தகிட திருதாம் திருதிர்தாம் திருகினாம் கிணதன தில்லிலான தில்லிலான தகிடதாம் தாம் தகிட திருதாம் திருதிதாம் திருகினாம் கிணதன தில்லிலான தில்லிலான தகிடதாம் தாம் தகிட திருதாம் திருதாம்.